டி சோமசேகரன் சரிசுரன் சித்திரப்பட்ட கீதா கேக்கதுகளா ஸ்ரீலங்கா மா பிரியாதிர ஜாய் பூமி கே ஏ கீத கயாண்ட ஆராதனாக்களே இந்தியாவே லதா மங்கேஷ்கர்ட்ட